நாவென் அயும்கிடா ஹெரோ புரோபிரிய துரன் பாடுபுர் ஹத்துரின் மை பாபுத்துக்குவா என்ச்சனம் எல்லா திசிங்தோ ரொய்பர் தின்தன மிஞன் பிற்கெல்ச்சி நாட்டாக்பு அயுமே.

நாவன் ஐயம் தந்தைக்குனா ஆந்திரியா துருங் சிதியு பண்ணுறான்டோ ஜுடிக்கும் நீயா ஆந்திரியா துருங்களோத்த கேர்த்திச்சிங்க ஹோக்கணா காஷ்கரம் நிந்த அருகே செபாவத்தனா செனிடி தினலிங் மறு செனோ செனோத்தே ஹோக்கடா ஐயம் கென் ஷெபின் ததா தைத்தைக்கோ உண்டோ ஹகாமிசிக்கோ உண்டோ மிசே துண்டு பேர அலிங் மாயந்தரகு பேத்தே ஷெபின்கோ செபில் ஜோஹார்.